0: இன்டீம் பஞ்சுரா கப்மன கொள்ளு ஒட்டின் அப்புறம் உங்களாஞ்சி பஞ்ச விம்மா சுட்ட கூலாங்க வர எல்லாடி எல்லாடும் சென்னை கூலாங்க சர்ப்பமா கூல மட்டு புற அங்காழாஞ்சி விம்மா கூலாங்க வர சுட்டாக்கு சென்னை உள்ள டின்னாரிங்கூல பல்ல வர்க்காரிஞ்சாக்கு விம்மா சுட்ட நுறாம்ப ஆத்மிலால கூலாங்க சர்ப்பரா காங்கிஞ்சி குட்டும் நின்னஞ்சாக்கு விம்மா சுட்டாஞ்ச சின்ட்டு கரங்கு சின்ட்டுங்க ஈயால கூலா குட்டு நின்றிஞ்சாக்கு கூல டைம் இங்காழாஞ்சிங்க உயா சென்னஞ்ச நக்கூல வந்துஞ்சாக்கு கூலா குரு சென்னஞ்ச ஈயால வந்துஞ்ச உயாங்கு நுண்டுப்பாக்க மாமா ஓ பாப்ப நின்னாஞ்சி சிங்கு நுண்டு கூலாங்க வர விம்மாக்கு கேழ நின்னாஞ்சி கல கூலிலாயா நுராங்கறி கொஞ்சம் அல்லாச்சி பல்லாலா விம்மா சுட்டா கூலா குரு காட்டி சென்ன ரவா நின்னார நின்றுங்கோ ஜாக்கு அண்ட் சிங்கா போ சென்னஞ்ச ரவா நின்னஞ்சாக்கு கூலா ஒன்று சிங்குரு விம்மா சுட்டா கூலாங்க சர்பஞ்ச உயாங்க கல காப்மண்டாங்கு ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸஸ் கம்யூனிட்டி சுட்டா குரு இயல்கு சென்னை இருக்கொஞ்சி இருக்கொஞ்சி நண்பாங்கோ விம்மா சுட்டா நோ ஸ்கூல் அங்குளாராக்கோ முறையிருக்கு கொலிலையா சிங்குரு விம்மா சுட்டா கூலாங்க கூட்டுச்ச சர்பஞ்ச உயாங்க பழஞ்சாங்க காப்மண்டங்குரா சுட்டாங்க நுராஞ்ச சிங்குரு ஃபைன் மிலால்கோ அண்ட் நுராங்கறி ஃபைன் பை மிலால் கூடாரா ஓ சிங்குரு நுண்டுஞ்ச கூட்ட குரு இயல்கோ விம்மா சுட்டா நோ ஸ்கூல் அறிங்குச்சாங்க கம்ப குச்சுப்பா சிங்கு விம்மா நுட்டுப்பா குட் ரீசன் நோ ஸ்கூல் அறிங்கும் ஆலச்சிங்கான்பா சாரிங்க நின்னாஞ்சி ஓ மீன் தளிங்குப்பாக்க கால ஆலாச்சி கொல்லிட சென்ன அழுத்துறிங்க கூலா நுராஞ்ச வந்தீக்கும் சிங்கு நுண்டு புட்டு கட்டிஞ்சி விம்மா சுட்டா கூலா குரு சிங்குரைய மிளிச்சிச்சிரிங் கூலா விங்கிறிங்காஞ்சி கால கூலா குரு மயான் கூலா சப்பிலா சென்னாஞ்ச நுண்டுஞ்ச ஆர்மிலஞ்சாக்கு விம்மா சுட்டா சாரா சிங்கு நுண்டு யுஞ்சுரிங்காஞ்சி கப்மண்டா கொள்ளு கூலா குரு நோக்கு நின்றுங்கொஞ்சாக்கு மாஞ்சாவு வெப்சைட் ஆச்சா அட்டெண்டன்ஸ் சப்போர்ட் .nt.gov.au ஓ மாறிங்க மிளலா நம்பாங்க ஆச்சாஞ்ச 1-800-206-317 Aranga Tanya Nurampa, Northern Territory Government, Darwin Alangro.
1: Station sponsor.
2: My radio in Manpa.